இறால் ஓய்ரகே பிலிம் சரி தவிர புஷ்பராணியின் சத்த இசை இசையசி எஸ் பிரேமிலாகி மையக்கா சகோசன் திஜேந்திர மதி பிரம்மச்சரிமையும் குஞ்ச பிஹரி சர்மன சைராங்க இசைதே மதங்கள கொச்சரிவ பிலிம் லெய் அமா சனத்தோனிங் தொகுசாகி மையக்கா சகோசன் திஜேந்திரன சைராங்க இசை